0: பாச்சி அப்பாச்சி ஒய பொசோன் தன்னவாது
1: அவனன் தன்னவா புதா மனவாது தன்னே
0: மம தன்னானே பொசோன் பத்திகீத
1: ஷா புடி கேல்லா கீமு பலன்ன
0: டிஸ்

0: திலக வர்தன டெக்ஸ்டைல்ஸ்.
1: வீக்கெண்ட் சியாத்தா
2: சியாத்தா திவைனபுரா.

0: பாச்சி அப்பாச்சி ஒரு பொசம் தண்ணவாது
1: அவனம் தண்ணவா புதா பண்ணுவாது தண்ணி
0: மம தண்ணானே பொசம் பத்தி
1: ஷா பிடிக்கல கிமு பலன்னு

சதகம் சேத ராகு அசுரேந்திரயா விசின் சந்திம திவ்ய புத்திரயாவு கிராணிய கரணலாதி எவிட சந்திம திவ்ய புத்திரயா பாக்யவதுன் வான்சே சிகிபாத் கரமேன் உன் வான்சேகே பீட்ட பெட்டு கல உன் வான்சேகே மைமேன் சந்திம திவ்ய புத்திரயா நிதாசலபீய புத்தானுபாவே விதா தெக்வென சந்த பிரித்தே அனுபவேன்.